0: வந்தேன் தலைவத்தோடும் எதிரும் கையவம் நேரம்
1: பூங்கா நீ ஞான கதவு நரிமலா நாஜிக்கு கொடை ஜம்மே.